மலக்க குமேன் சந்த சொல்லியா யாங்கா இங்க சேப பிக்சர் மே இங்க நம்ம சொல்ற ஃபார்ம்ல ஒரு குணம் ஜெம்ல பா நேப ஃபாஸ் இஸ் ஸ்ப்ரைட் அமோஸ் எரரபட் சடவே ஏய் சுமுல சபைல ஃபேக வரடவே அவ சுமுல சபைல ஃபேக ரஷோ போ ஆஷிர ஏ ஃபாஸ் இஸ் சர் பிக்சர் மே பிளக சபைல கபா ஜெம சுமுல மச்சர ஏ ஃபாஸ் இஸ் சர் பிக்சர் மே ஏ ஃபாஸ் இஸ் சர் பிக்சர் மே ஸ்வே